0: நெறிகாட்டும் ஆளுமைகள்.
1: ஞானி தோரா. அவரிடம் ஒரு பெண்மணி வந்தாள், கேட்டாள், இந்த வாழ்க்கையின் ரகசியம்தான் என்ன? இந்த வாழ்க்கையின் மகிழ்ச்சி எங்கேதான் இருக்கிறது? அதை புரிந்து கொள்ள முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறேன். ஞானியே, எனக்கு உணர்த்துவீர்களா? ஞானி தோரா சொன்னார், அம்மையீர், வாழ்க்கை என்பது மூடப்பட்டுள்ள ஒரு இரும்பு பெட்டி. வாழ்க்கையின் ரகசியம் என்பது, வாழ்க்கையின் மகிழ்ச்சி என்பது அந்த பெட்டியின் சாவி. அந்தோ பரிதாபம், அந்த சாவியோ அதே இரும்பு பெட்டிக்குள்ளேதான் வைத்து பூட்டப்பட்டிருக்கிறது. புன்னகைத்தபடி முடித்தார் ஞானி. பெட்டியை திறப்பது மகளே உன் சாமர்த்தியம். இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைகிறாய் ஞான தங்கமே, அது உன் இதயத்திற்குள்ளேதான் வைத்து பூட்டப்பட்டிருக்கிறதடி ஞானத்தங்கமே.
0: விவிலிய தேடல்கள்.

இயேசுவில் எனக்கு பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, ஆண்டவரினுடைய நம்பிக்கை தருகின்ற திருப்பாடலை நாம் தியானிக்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம். ஆண்டவரே, உம் உறைவிடத்திற்கு வல்லமையோடு எழுந்தருளும் என்று திருப்பாடல் ஆசிரியர் ஜெபிக்கின்றார். உமது உறைவிடம், இதோ நீர் தங்குகின்ற ஆலயம், அங்கே மகிழ்ச்சியும் அக்களிப்பும் ஆரவாரமும் நன்மைத்தனங்களும்

நிறைவாக எங்களுக்கு கிடைக்கின்றது. இந்த திருப்பாடலிலே ஒரு எதிர்நோக்கை நாங்கள் பார்க்கின்றோம். தாவீது அரசர் இதோ ஆண்டவருக்கு ஒரு உறைவிடத்தை எழுப்ப வேண்டும் என்று நினைத்து பாடுகின்ற ஒரு திருப்பாடலாக அமைந்திருக்கிறது. உமது திருப்பேலை எபேத்தாவில் இருப்பதாய் கேள்விப்பட்டோம், வனவெளியில் அதனை கண்டுபிடித்தோம். ஆண்டவரே, உம் உறைவிடத்திற்கு நீர் விரைந்து வாரும் என்று அவர் அழைக்கின்றார். அன்புக்குரியவர்களே, ஆண்டவரை தேடி கண்டடைந்து அவரை தமது உறைவிடத்திற்கு அழைக்கின்ற ஒரு ஜெபம் நிறைந்த திருப்பாடலாகவும் அமைந்திருக்கின்றது. இன்றைய நாளிலே ஆண்டவர் உறைகின்ற அந்த இடம் கோவில் மற்ற இடங்கள் மட்டுமல்ல, நமது உடலாகிய ஆலயமும் ஆண்டவர் உறைகின்ற இடமாக அமைந்திருக்கிறது. நமது உள்ளத்திற்குள்ளாக, நம் உடலுக்குள்ளாக, எண்ணங்களுக்குள்ளாக ஆண்டவர் உறைய வேண்டும் என்றால் நாம் ஒரு சில காரியங்களை செய்ய அழைக்கப்பட்டிருக்கின்றோம். நமது உடலும் கோவிலாக மாறும், ஆண்டவர் உறைகின்ற இடமாகவும் மாறுகிறது. நாம் ஒவ்வொரு நாளும் நான் என்ற அகந்தையை அகற்றுகின்ற பொழுது, இறைவனுக்கு இடத்தை கொடுக்காமல் என் உள்ளத்திற்குள்ளாக, என் உடலுக்குள்ளாக நான் அடைத்து வைத்திருக்கின்ற பல தீமையான காரியங்களை விளக்குகின்ற பொழுது, என்னுடைய தேடுதல் எல்லாம் செல்வத்திலும் பணத்திலும் இந்த உலகத்தில் மகிழ்ச்சியை தருகின்றதிலும் தேடல் அமைந்திருந்தது என்றால், இறைவன் உறைகின்ற இடமாக நமது உடலும் நமது மனமும் அமையாது. நாம் வெளியிலே ஆலயத்திலே மட்டுமே இறைவனை தேடுகின்ற நிலையை உருவாகிவிடும். இன்றைக்கு இந்த அருமையான திருப்பாடல் நமக்கு கற்றுக் கொடுப்பது எவ்வாறு தாவீது அரசர் ஆண்டவரை தமது உறைவிடத்திற்கு அழைக்கின்றாரோ, அவரை தேடி கண்டுபிடித்து, ஆண்டவரே, உமது திருப்பேழையோடு நீர் உம் உறைவிடத்திற்கு விரைந்து வாரும் என்று அவரை அழைத்து அரவணைத்துக் கொள்கிறாரோ, நாமும் அவ்வாறாக அழைக்கப்பட்டிருக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, என்னுடைய உள்ளத்தில் இருக்கின்ற நன் தீமைகளை களைந்தெறிய, ஆண்டவர் வருவதற்கு தடையாக இருக்கின்ற என் உள்ள எண்ணங்கள் எல்லாவற்றையும் நான் விட்டுவிட நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன். இன்ற நாளிலே நான் கற்றுக்கொள்வேன், இதோ ஆண்டவர் உறைகின்ற இடமாக அவருக்கு நான் இடத்தை ஏற்பாடு என் உள்ளத்திலே முதலில் செய்கின்ற பொழுது, என்னுடைய வழிபாடும் ஆண்டவரை நான் வெளியிலே ஆலயங்களிலே தேடுகின்ற பொழுது என் உள்ளத்திற்குள்ளாக இருந்து அவர் பேசுகிறதையும் இரண்டையும் நான் உண்டள கலக்கின்றேன். அதிலே இறைவனிலே நான் எப்பொழுதும் மகிழ்ச்சி உறைவேன். ஆகவேதான் இந்த திருப்பாடலிலே அழகாக சொல்லப்படுகின்றது, ஆண்டவரே, உமது நீதியை குருக்கள் ஆடையென அணிந்து கொள்வார்கள், உம் அன்பர்கள் அக்களிப்பார்கள். காரணம், உமது பரிந்து பேசுதலும் உமது உறைவிடமாக நீர் எங்களையே தேர்ந்து கொண்டதன் வழியாக நாங்கள் அக்களிப்போம் என்று அவர்கள் ஜெபிக்கின்றார்கள். இன்றைக்கு அன்புக்குரியவர்களே, ஆண்டவருக்கென ஒரு இடத்தை என் உள்ளத்திலே நான் ஆயத்தப்படுத்த நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். இரண்டாவது, நான் அதிகமாக தேடுவது இறை பிரசன்னத்தையும், எனக்குள்ளாக இறைவன் கடந்து வர, எனக்குள்ளாக இறைவன் உரைய அவரது வார்த்தைகளையும், அவர் எவ்வாறாக என் வாழ்வை மாற்றுவார் என்ற தேடலையும், அவர் வழியிலே நான் செல்வதற்கான வழியின் தேடல்களையும் இன்றைக்கு நான் தேட அழைக்கப்பட்டிருக்கின்றேன். அந்த தேடுதல் இறைவனுடைய உறைவிடமாக என் உள்ளத்தை மாற்றுகிறது. அங்கே இறைவன் உரைகின்றார், என் உள்ளத்திலே மகிழ்ச்சி ஆரவாரம் எழும்புகிறது, என்னுடைய வாழ்வு மாற்றம் பெறுகிறது, மாட்சியால் நிரப்பப்படுகிறது. ஆக இந்த அருமையான நாளிலே இறைவனை பல நிலைகளிலே நாம் வெளியே தேடிக்கொண்டிருக்கின்றோம், ஆலயங்களிலே தேடிக்கொண்டிருக்கிறோம். அந்த தேடுதல் ஒரு நிறைவை தராது. என் உள்ளத்திலும் இறைவன் உரைகின்றார் என்பதை நான் உணர்ந்து பார்க்க, என் உள்ளத்தில் இருக்கின்ற தீமைகளை களைந்தெறிய நான் முற்படுகின்ற பொழுது அந்த தேடுதல் நிறைவு அடைகிறது. அந்த நிறைவை நோக்கி தொடர்ந்து பயணிக்க நாம் அருள் வேண்டுவோம். இந்த அருமையான காலை வேளையிலே, இறைவா, என் உள்ளத்திலே உறைய எழுந்து வாரும், என் உள்ளத்திலே உறைந்து
உமது திரு இடமாக என் உள்ளத்தை மாற்றி என்னை வாழ்வியும் என்று அர்ப்பணித்து நாம் ஜெபிப்போம். கண்களை மூடி ஒப்புக் கொடுப்போம். எங்களை என்னாலும் நேசித்து காத்து வழி நடத்தி வரும் அன்பு இறைவா, இதோ என் உள்ளத்தை உமக்காக ஆயத்தப்படுத்துவேன். எனது தேடுதலும் நீராகவே இருக்கின்றேன். எனது தேடுதல் எப்பொழுதுமே எங்களுக்கு நிறைவை கொடுக்கிறது. உம்மை தேடுகின்ற பொழுது ஆசீராக எனக்கு அமைகிறது. இந்த நாளிலே உம்மை தேடவும் உமது பிரசன்னத்தை என் உள்ளத்திலே ஏற்க உறைவிடத்தை அமைக்க என் உள்ளத்தை ஒவ்வொரு நாளும் தூய்மைப்படுத்தவும் எனக்கு அருளையும் ஆற்றலையும் தாரும். தொடர்ந்து என்னை ஆசீர்வதியும் வழி நடத்தி அருளும். இதை எங்கள் ஆண்டவரும் மீட்பும் இரட்சகருமான கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆமேன்.

0: செய்திகள்.
1: மரியாவின் அமைதியான உடனிருப்பை தியானித்து அமைதியின் பணியாளர்களாக மாறுமாறு கிறிஸ்துவர்களுக்கு திருத்தந்தை 14 லியோ அவர்கள் அழைப்பு விடுத்தார். செப்டம்பர் 7 திங்களன்று ரோம் நகருக்கு தென்கிழக்கே அமைந்துள்ள ஜெனாசானோவில் உள்ள நல்ல ஆலோசனையின் அன்னை மரியா திருத்தலத்தில் திருப்பலியை நிறைவேற்றிய போது இவ்வாறு கூறிய திருத்தந்தை, அமைதி நமக்குள் வளர அனுமதிப்போம் என்றும் அது உலகில் மலரும் என்றும் திருத்தந்தை கூறினார். 2025 மே மாதம் திருத்தந்தையாக தேர்ந்தெடுக்கப்பட்ட சில நாட்களிலேயே இந்த திருத்தலத்திற்கு வரவேண்டும் என்ற ஆழ்ந்த விருப்பம் தமக்குள் இருந்ததாக கூறிய திருத்தந்தை, மரியா தமது வாழ்நாள் முழுவதும் தாயின் உடனிருப்பு, ஞானம் மற்றும் தமது மகனாகிய இயேசுவின் மீதான அவரது அன்பின் முன்மாதிரி ஆகியவற்றின் வழியாக தம்மை வழிநடத்தி வந்ததாகவும் தெரிவித்தார். மேலும் மீட்பின் வரலாற்றில் மரியாவின் முக்கியத்துவத்தை எடுத்துரைத்த திருத்தந்தை, நற்செய்திகளில் அவரது பிறப்பு, குழந்தை பருவம் மற்றும் அன்றாட வாழ்க்கை குறித்து மிக குறைவான தகவல்களே உள்ளன என்றாலும் மரியாவின் எளிய உடனிருப்பும் அவருக்குள் இருந்த திருமகனின் உடனிருப்பும் வரலாற்றையே மாற்றுகின்றன என்றும், மரியாவின் உடனிருப்பு புனித யோசேப்பின் எண்ணங்களையும் முடிவுகளையும் மாற்றியது என்றும் குறிப்பிட்டார்.
2: ரோம் நகரிலிருந்து ஏறத்தாழ 40 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள ஜெனாசானோ நல்லாலோசனையின் அன்னை திருத்தலத்திற்கு தூய கன்னி மரியாவின் பிறப்பு விழாவிற்கு முந்தைய நாளான செப்டம்பர் 7 நாள் திருத்தந்தை 14 லியோ அவர்கள் திருப்பயணியாக சென்றார். மரியா மீது திருத்தந்தை கொண்டுள்ள ஆழ்ந்த பக்தியை வெளிப்படுத்தும் வகையில் இப்பயணம் அமைந்தது. திருத்தந்தையாக தேர்ந்தெடுக்கப்பட்ட 2 பின்னர் 2025 மே 10 நாள் அவர் தனிப்பட்ட முறையில் இத்திருத்தலத்திற்கு வருகை தந்திருந்தார். இப்பயணத்தின் போது நல்லாலோசனையின் அன்னை திருவுருவத்தின் முன்பு ஜெபிக்கும் திருத்தந்தை அவர்களின் ஓவியம் ஒன்று திருத்தலத்தில் திறந்து வைக்கப்பட்டது. இதற்கு முன்பு இத்திருத்தலத்திற்கு வருகை தந்த திருத்தந்தையர்களில் 8 அர்பன், 9 பயஸ், 23 ஜான் மற்றும் புனித 2 ஜான்பால் ஆகியோர் அடங்குவர். விழாவின் முக்கிய நிகழ்வாக நல்லாலோசனையின் அன்னைக்கு 3 கிளைகளை கொண்ட தங்கரோஜா வழங்கப்பட்டது. மேலும் இத்திருத்தலத்தின் முன்னாள் பங்கு தந்தையும் அகுஸ்தினியருமான அருளாளர் ஸ்டெஃபானோ பெல்லாசினியின் அருளியக்கத்தையும் திருத்தந்தை பெற்றுக்கொண்டார்.
1: உண்மையான உரையாடல் என்பது வேறுபாடுகளை அழிப்பதல்ல, மாறாக அமைதியான உடன்வாழ்வுக்கும் ஒத்துழைப்புக்கும் தேவையான சூழலை உருவாக்குவதாகும் என்று பன்னாட்டு உறவுகளுக்கான திருப்பீடத்துறையின் செயலர் பேராயர் பால் ரிச்சர்ட் காலக்கர் அவர்கள் கூறினார். செப்டம்பர் 7 திங்களன்று புனித பிரான்சிஸின் 800 நினைவு நிகழ்வுகளையொட்டி அசிசியில் இடம்பெற்ற கருத்தரங்கில் புனித இருதய கத்தோலிக்க பல்கலைக்கழகத்தின் இறையியல் பேராசிரியர்கள் மற்றும் மெய்ப்பு பணி உதவியாளர்களுக்கு ஆற்றிய உரையில் இவ்வாறு கூறிய பேராயர் காலக்கர் அவர்கள், உரையாடல் நீதியானதும் நீடித்ததுமான விதிமுறைகளுக்கு வழிவகுக்க வேண்டுமென்றும், திரு அவையும் அரசும் தத்தமது பொறுப்புத் துறைகளில் சுதந்திரமாக செயல்பட்டாலும் மனித குலம் மற்றும் சமூகத்தின் நலனுக்காக இணைந்து செயல்பட முடியும் என்றும் தெரிவித்தார். 1926 அசிசியில் கர்தினால் ராக்பேயல் மெர்ரி டெல் வால் மற்றும் இத்தாலிய கல்வி அமைச்சர் பியத்ரோ பெடேலே ஆகியோருக்கு இடையே இடம்பெற்ற வரலாற்று சிறப்புமிக்க சந்திப்பை சுட்டிக்காட்டிய பேராயர் காலக்கர் அவர்கள், சந்தித்து பேசுவதற்கான விருப்பம் இல்லாமல் எந்த ஒரு உடன்பாடும் உருவாகாது என்றும், இந்த சந்திப்பு பின்னர் 1926 லாத்தரன் உடன்படிக்கைகளுக்கு வழிவகுத்த பேச்சுவார்த்தைகளுக்கு அடித்தளமிட்டது என்றும் குறிப்பிட்டார்.
2: எருசலேமின் லத்தீன் வழிபாட்டு முறை முதுபெரும் தந்தை கர்தினால் பியர்பத்திஸ்தா பிஸ்தபாலா அவர்கள் நல்லிணக்கம் மற்றும் அமைதியை வளர்ப்பதில் எருசலேமின் பங்களிப்பை ஆராயும் முன்னெடுப்பை தொடங்கியுள்ளார். உங்கள் வாயில்களுக்குள் எருசலேமின் உலகளாவிய பணிக்கான பேரவை எனும் இந்த முன்னெடுப்பு பல துறைகளின் ஒருங்கிணைந்த முயற்சியாக அமைந்துள்ளது. செப்டம்பர் 7 திங்களன்று எருசலேமில் தொடங்கப்பட்ட இந்த பேரவை அங்குள்ள நோட்டோடம் பல்கலைக்கழகத்தின் கல்வி மையத்துடன் இணைந்து உருவாக்கப்பட்டு வருகிறது. மேலும் பல்வேறு சமய பாரம்பரியங்கள் மற்றும் கல்வித்துறைகளைச் சேர்ந்த அறிஞர்களையும் செயல்பாட்டாளர்களையும் ஒருங்கிணைந்து செயல்பட உள்ளது. எருசலேமின் இறையியல் முக்கியத்துவம், அதன் உலகளாவிய அழைத்தல், மோதல்கள் மற்றும் நல்லிணக்கம், கடினமான சூழ்நிலைகளில் வாழும் தனிநபர்கள் மற்றும் சமூகங்களின் பங்கு ஆகியவற்றை இந்த முன்னெடுப்பு ஆராய முற்படுகிறது. புனித பூமி எதிர்கொள்ளும் தொடர்ச்சியான சவால்களுக்கு இந்த பேரவை பதிலளிப்பதாகவும், எருசலேமின் அனைத்து குடிமக்களுக்கும் ஒரு சிறந்த எதிர்காலத்தை உருவாக்க பங்களிப்பதே இதன் நோக்கம் என்றும் கர்தினால் பிஸ்தபாலா அவர்கள் கூறினார். எருசலேம் விண்ணக எருசலேமின் உருவமாகவும் பிம்பமாகவும், கடவுள் விரும்பும் உலகளாவிய நல்லிணக்கம் மற்றும் அமைதிக்கான அடையாளமாகவும் மாற அழைக்கப்பட்டுள்ளது என்றும் அவர் வலியுறுத்தினார்.
3: இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு நிறைவு பெறுகிறது.
0: உங்கள் செவிமடுத்தலுக்கு நன்றி. தொடர்ந்து வத்திக்கான் வானொலியுடன் இணைந்திருங்கள். இறையாசிர் பெறுங்கள்.

0: லவ்தேதுர் இயேசுஸ் கிறிஸ்துஸ், இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல் உலகில் வாழும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக.
1: அன்பு நேயர்களே, வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்குபவை
2: நெறி காட்டும் ஆளுமைகள், விவிலிய தேடல்கள் மற்றும் செய்திகள்.
1: நெறி காட்டும் ஆளுமைகள்.
3: ஞானி தோரா, அவரிடம் ஒரு பெண்மணி வந்தாள், கேட்டாள், இந்த வாழ்க்கையின் ரகசியம்தான் என்ன? இந்த வாழ்க்கையின் மகிழ்ச்சி எங்கேதான் இருக்கிறது? அதை புரிந்து கொள்ள முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறேன். ஞானியே, எனக்கு உணர்த்துவீர்களா? ஞானி தோரா சொன்னார், அம்மையீர், வாழ்க்கை என்பது மூடப்பட்டுள்ள ஒரு இரும்பு பெட்டி. வாழ்க்கையின் ரகசியம் என்பது, வாழ்க்கையின் மகிழ்ச்சி என்பது அந்த பெட்டியின் சாவி. அந்தோ பரிதாபம், அந்த சாவியோ அதே இரும்பு பெட்டிக்குள்ளேதான் வைத்து பூட்டப்பட்டிருக்கிறது. புன்னகைத்தபடி முடித்தார் ஞானி. பெட்டியை திறப்பது மகளே உன் சாமர்த்தியம். இருக்கும் இடத்தை வெட்டு, இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைகிறாய் ஞான தங்கமே. அது உன் இதயத்திற்குள்ளேதான் வைத்து பூட்டப்பட்டிருக்கிறதடி ஞானத்தங்கமே.
2: விவிலிய தேடல்கள்.

இயேசுவில் எனக்கு பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, ஆண்டவரினுடைய நம்பிக்கை தருகின்ற திருப்பாடலை நாம் தியானிக்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம். ஆண்டவரே, உம் உறைவிடத்திற்கு வல்லமையோடு எழுந்தருளும் என்று திருப்பாடல் ஆசிரியர் ஜெபிக்கின்றார். உமது உறைவிடம், இதோ நீர் தங்குகின்ற ஆலயம், அங்கே மகிழ்ச்சியும் அக்களிப்பும் ஆராவாரமும் நன்மைத்தனங்களும் நிறைவாக எங்களுக்கு கிடைக்கின்றது. இந்த திருப்பாடலிலே ஒரு எதிர்நோக்கை நாங்கள் பார்க்கின்றோம். தாவீது அரசர் இதோ ஆண்டவருக்கு ஒரு உறைவிடத்தை எழுப்ப வேண்டும் என்று நினைத்து பாடுகின்ற ஒரு திருப்பாடலாக அமைந்திருக்கிறது. உமது திருப்பேலை எபேதாவில் இருப்பதாய் கேள்விப்பட்டோம், வனவெளியில் அதனை கண்டுபிடித்தோம். ஆண்டவரே, உம் உறைவிடத்திற்கு நீர் விரைந்து வாரும் என்று அவர் அழைக்கின்றார். அன்புக்குரியவர்களே, ஆண்டவரை தேடி கண்டடைந்து அவரை தமது உறைவிடத்திற்கு அழைக்கின்ற ஒரு ஜெபம் நிறைந்த திருப்பாடலாகவும் அமைந்திருக்கின்றது. இன்றைய நாளிலே ஆண்டவர் உறைகின்ற அந்த இடம் கோவில் மற்ற இடங்கள் மட்டுமல்ல, நமது உடலாகிய ஆலயமும் ஆண்டவர் உறைகின்ற இடமாக அமைந்திருக்கிறது. நமது உள்ளத்திற்குள்ளாக, நம் உடலுக்குள்ளாக, எண்ணங்களுக்குள்ளாக ஆண்டவர் உறைய வேண்டும் என்றால் நாம் ஒரு சில காரியங்களை செய்ய அழைக்கப்பட்டிருக்கின்றோம். நமது உடலும் கோவிலாக மாறும், ஆண்டவர் உறைகின்ற இடமாகவும் மாறுகிறது. நாம் ஒவ்வொரு நாளும் நான் என்ற அகந்தையை அகற்றுகின்ற பொழுது, இறைவனுக்கு இடத்தை கொடுக்காமல் என் உள்ளத்திற்குள்ளாக, என் உடலுக்குள்ளாக நான் அடைத்து வைத்திருக்கின்ற பல தீமையான காரியங்களை விளக்குகின்ற பொழுது, என்னுடைய தேடுதல் எல்லாம் செல்வத்திலும் பணத்திலும் இந்த உலகத்தில் மகிழ்ச்சியை தருகின்றதிலும் தேடல் அமைந்திருந்தது என்றால், இறைவன் உறைகின்ற இடமாக நமது உடலும் நமது மனமும் அமையாது. நாம் வெளியிலே ஆலயத்திலே மட்டுமே இறைவனை தேடுகின்ற நிலையை உருவாகிவிடும். இன்றைக்கு இந்த அருமையான திருப்பாடல் நமக்கு கற்றுக் கொடுப்பது எவ்வாறு தாவீது அரசர் ஆண்டவரை தமது உறைவிடத்திற்கு அழைக்கின்றாரோ, அவரை தேடி கண்டுபிடித்து, ஆண்டவரே, உமது திருப்பேழையோடு நீர் உம் உறைவிடத்திற்கு விரைந்து வாரும் என்று அவரை அழைத்து அரவணைத்துக் கொள்கிறாரோ, நாமும் அவ்வாறாக அழைக்கப்பட்டிருக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, என்னுடைய உள்ளத்தில் இருக்கின்ற நன் தீமைகளை களைந்தெறிய, ஆண்டவர் வருவதற்கு தடையாக இருக்கின்ற என் உள்ள எண்ணங்கள் எல்லாவற்றையும் நான் விட்டுவிட நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன். இன்ற நாளிலே நான் கற்றுக்கொள்வேன், இதோ ஆண்டவர் உறைகின்ற இடமாக அவருக்கு நான் இடத்தை ஏற்பாடு என் உள்ளத்திலே முதலில் செய்கின்ற பொழுது, என்னுடைய வழிபாடும் ஆண்டவரை நான் வெளியிலே ஆலயங்களிலே தேடுகின்ற பொழுது என் உள்ளத்திற்குள்ளாக இருந்து அவர் பேசுகிறதையும் இரண்டையும் நான் உன்றள கலக்கின்றேன். அதிலே இறைவனிலே நான் எப்பொழுதும் மகிழ்ச்சி உறைவேன். ஆகவேதான் இந்த திருப்பாடலிலே அழகாக சொல்லப்படுகின்றது, ஆண்டவரே, உமது நீதியை குருக்கள் ஆடையென அணிந்து கொள்வார்கள், உம் அன்பர்கள் அக்களிப்பார்கள். காரணம், உமது பரிந்து பேசுதலும் உமது உறைவிடமாக நீர் எங்களையே தேர்ந்து கொண்டதன் வழியாக நாங்கள் அக்களிப்போம் என்று அவர்கள் ஜெபிக்கின்றார்கள். இன்றைக்கு அன்புக்குரியவர்களே, ஆண்டவருக்கென ஒரு இடத்தை என் உள்ளத்திலே நான் ஆயத்தப்படுத்த நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். இரண்டாவது, நான் அதிகமாக தேடுவது இறை பிரசன்னத்தையும், எனக்குள்ளாக இறைவன் கடந்து வர, எனக்குள்ளாக இறைவன் உரைய அவரது வார்த்தைகளையும், அவர் எவ்வாறாக என் வாழ்வை மாற்றுவார் என்ற தேடலையும், அவர் வழியிலே நான் செல்வதற்கான வழியின் தேடல்களையும் இன்றைக்கு நான் தேட அழைக்கப்பட்டிருக்கின்றேன். அந்த தேடுதல் இறைவனுடைய உறைவிடமாக என் உள்ளத்தை மாற்றுகிறது. அங்கே இறைவன் உரைகின்றார், என் உள்ளத்திலே மகிழ்ச்சி ஆராவாரம் எழும்புகிறது, என்னுடைய வாழ்வு மாற்றம் பெறுகிறது, மாட்சியால் நிரப்பப்படுகிறது. ஆக இந்த அருமையான நாளிலே இறைவனை பல நிலைகளிலே
நாம் வெளியே தேடிக்கொண்டிருக்கின்றோம், ஆலயங்களிலே தேடிக்கொண்டிருக்கிறோம். அந்த தேடுதல் ஒரு நிறைவை தராது. என் உள்ளத்திலும் இறைவன் உரைகின்றார் என்பதை நான் உணர்ந்து பார்க்க, என் உள்ளத்தில் இருக்கின்ற தீமைகளை களைந்தெறிய நான் முற்படுகின்ற பொழுது அந்த தேடுதல் நிறைவு அடைகிறது. அந்த நிறைவை நோக்கி தொடர்ந்து பயணிக்க நாம் அருள் வேண்டுவோம். இந்த அருமையான காலை வேளையிலே இறைவா என் உள்ளத்திலே உறைய எழுந்து வாரும், என் உள்ளத்திலே உறைந்து உமது திரு இடமாக என் உள்ளத்தை மாற்றி என்னை வாழ்வியும் என்று அர்ப்பணித்து நாம் ஜெபிப்போம். கண்களை மூடி ஒப்புக் கொடுப்போம். எங்களை என்னாலும் நேசித்து காத்து ஒளி நடத்தி வரும் அன்பு இறைவா, இதோ என் உள்ளத்தை உமக்காக ஆயத்தப்படுத்துவேன். எனது தேடுதலும் நீராகவே இருக்கின்றீர். எனது தேடுதல் எப்பொழுதுமே எங்களுக்கு நிறைவை கொடுக்கிறது. உம்மை தேடுகின்ற பொழுது ஆசீராக எனக்கு அமைகிறது. இந்த நாளிலே உம்மை தேடவும் உமது பிரசன்னத்தை என் உள்ளத்திலே ஏற்க, உறைவிடத்தை அமைக்க என் உள்ளத்தை ஒவ்வொரு நாளும் தூய்மைப்படுத்தவும் எனக்கு அருளையும் ஆற்றலையும் தாரும். தொடர்ந்து என்னை ஆசீர்வதியும் வழி நடத்தி அருளும். இதை எங்கள் ஆண்டவரும் மீட்பும் இரட்சகருமான கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆமேன்.

0: அமைதி நமக்குள் வளர அனுமதிப்போம் என்றும் அது உலகில் மலரும் என்றும் திருத்தந்தை கூறினார். 2025 மே மாதம் திருத்தந்தையாக தேர்ந்தெடுக்கப்பட்ட சில நாட்களிலேயே இந்த திருத்தலத்திற்கு வரவேண்டும் என்ற ஆழ்ந்த விருப்பம் தமக்குள் இருந்ததாக கூறிய திருத்தந்தை, மரியா தமது வாழ்நாள் முழுவதும் தாயின் உடனிருப்பு, ஞானம் மற்றும் தமது மகனாகிய இயேசுவின் மீதான அவரது அன்பின் முன்மாதிரி ஆகியவற்றின் வழியாக தம்மை வழிநடத்தி வந்ததாகவும் தெரிவித்தார். மேலும் மீட்பின் வரலாற்றில் மரியாவின் முக்கியத்துவத்தை எடுத்துரைத்த திருத்தந்தை, நற்செய்திகளில் அவரது பிறப்பு, குழந்தை பருவம் மற்றும் அன்றாட வாழ்க்கை குறித்து மிக குறைவான தகவல்களே உள்ளன என்றாலும், மரியாவின் எளிய உடனிருப்பும் அவருக்குள் இருந்த திருமகனின் உடனிருப்பும் வரலாற்றையே மாற்றுகின்றன என்றும், மரியாவின் உடனிருப்பு புனித யோசேப்பின் எண்ணங்களையும் முடிவுகளையும் மாற்றியது என்றும் குறிப்பிட்டார்.
1: ரோம் நகரிலிருந்து ஏறத்தாழ 40 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள ஜனசானோ நல்லாலோசனையின் அன்னை திருத்தலத்திற்கு தூய கன்னிமரியாவின் பிறப்பு விழாவிற்கு முந்தைய நாளான செப்டம்பர் 7 திருத்தந்தை 14 லியோ அவர்கள் திருப்பயணியாக சென்றார். மரியா மீது திருத்தந்தை கொண்டுள்ள ஆழ்ந்த பக்தியை வெளிப்படுத்தும் வகையில் இப்பயணம் அமைந்தது. திருத்தந்தையாக தேர்ந்தெடுக்கப்பட்ட 2 பின்னர் 2025 மே 10 அவர் தனிப்பட்ட முறையில் இத்திருத்தலத்திற்கு வருகை தந்திருந்தார். இப்பயணத்தின் போது நல்லாலோசனையின் அன்னை திருவுருவத்தின் முன்பு ஜெபிக்கும் திருத்தந்தை அவர்களின் ஓவியம் ஒன்று திருத்தலத்தில் திறந்து வைக்கப்பட்டது. இதற்கு முன்பு இத்திருத்தலத்திற்கு வருகை தந்த திருத்தந்தையர்களில் 8 அர்பன், 9 பயஸ், 23 ஜான் மற்றும் புனித 2 ஜான்பால் ஆகியோர் அடங்குவர். விழாவின் முக்கிய நிகழ்வாக நல்லாலோசனையின் அன்னைக்கு 3 கிளைகளை கொண்ட தங்கரோஜா வழங்கப்பட்டது. மேலும் இத்திருத்தலத்தின் முன்னாள் பங்கு தந்தையும் அகுஸ்தினியருமான அருளாளர் ஸ்டெஃபானோ பெல்லாசினியின் அருளியக்கத்தையும் திருத்தந்தை பெற்றுக்கொண்டார்.
0: உண்மையான உரையாடல் என்பது வேறுபாடுகளை அழிப்பதல்ல, மாறாக அமைதியான உடன்வாழ்வுக்கும் ஒத்துழைப்புக்கும் தேவையான சூழலை உருவாக்குவதாகும் என்று பன்னாட்டு உறவுகளுக்கான திருப்பீடத்துறையின் செயலர் பேராயர் பால் ரிச்சர்ட் காலக்கர் அவர்கள் கூறினார். செப்டம்பர் 7 திங்களன்று புனித பிரான்சிஸின் 800 நினைவு நிகழ்வுகளையொட்டி அசிசியில் இடம்பெற்ற கருத்தரங்கில் புனித இருதய கத்தோலிக்க பல்கலைக்கழகத்தின் இறையியல் பேராசிரியர்கள் மற்றும் மெய்ப்பு பணி உதவியாளர்களுக்கு ஆற்றிய உரையில் இவ்வாறு கூறிய பேராயர் காலக்கர் அவர்கள், உரையாடல் நீதியானதும் நீடித்ததுமான விதிமுறைகளுக்கு வழிவகுக்க வேண்டும் என்றும், திரு அவையும் அரசும் தத்தமது பொறுப்பு துறைகளில் சுதந்திரமாக செயல்பட்டாலும் மனித குலம் மற்றும் சமூகத்தின் நலனுக்காக இணைந்து செயல்பட முடியும் என்றும் தெரிவித்தார். 1926 அசிசியில் கர்தினால் ராக்பேயல் மெர்ரி டெல் வால் மற்றும் இத்தாலிய கல்வி அமைச்சர் பியத்ரோ பெடேலே ஆகியோருக்கு இடையே இடம்பெற்ற வரலாற்று சிறப்புமிக்க சந்திப்பை சுட்டிக்காட்டிய பேராயர் காலக்கர் அவர்கள், சந்தித்து பேசுவதற்கான விருப்பம் இல்லாமல் எந்த ஒரு உடன்பாடும் உருவாகாது என்றும், இந்த சந்திப்பு பின்னர் 1926 லாத்தரன் உடன்படிக்கைகளுக்கு வழிவகுத்த பேச்சுவார்த்தைகளுக்கு அடித்தளமிட்டது என்றும் குறிப்பிட்டார்.
1: எருசலேமின் லத்தீன் வழிபாட்டு முறை முதுபெரும் தந்தை கர்தினால் பியர்பத்திஸ்தா பிஸ்தபாலா அவர்கள் நல்லிணக்கம் மற்றும் அமைதியை வளர்ப்பதில் எருசலேமின் பங்களிப்பை ஆராயும் முன்னெடுப்பை தொடங்கியுள்ளார். உங்கள் வாயில்களுக்குள் எருசலேமின் உலகளாவிய பணிக்கான பேரவை எனும் இந்த முன்னெடுப்பு பல துறைகளின் ஒருங்கிணைந்த முயற்சியாக அமைந்துள்ளது. செப்டம்பர் 7 திங்களன்று எருசலேமில் தொடங்கப்பட்ட இந்த பேரவை அங்குள்ள நோட்டோடம் பல்கலைக்கழகத்தின் கல்வி மையத்துடன் இணைந்து உருவாக்கப்பட்டு வருகிறது. மேலும் பல்வேறு சமய பாரம்பரியங்கள் மற்றும் கல்வித்துறைகளைச் சேர்ந்த அறிஞர்களையும் செயல்பாட்டாளர்களையும் ஒருங்கிணைந்து செயல்பட உள்ளது. எருசலேமின் இறையியல் முக்கியத்துவம், அதன் உலகளாவிய அழைத்தல், மோதல்கள் மற்றும் நல்லிணக்கம், கடினமான சூழ்நிலைகளில் வாழும் தனிநபர்கள் மற்றும் சமூகங்களின் பங்கு ஆகியவற்றை இந்த முன்னெடுப்பு ஆராய முற்படுகிறது. புனித பூமி எதிர்கொள்ளும் தொடர்ச்சியான சவால்களுக்கு இந்த பேரவை பதிலளிப்பதாகவும், எருசலேமின் அனைத்து குடிமக்களுக்கும் ஒரு சிறந்த எதிர்காலத்தை உருவாக்க பங்களிப்பதே இதன் நோக்கம் என்றும் கர்தினால் பிஸ்தபாலா அவர்கள் கூறினார். எருசலேம் விண்ணக எருசலேமின் உருவமாகவும் பிம்பமாகவும், கடவுள் விரும்பும் உலகளாவிய நல்லிணக்கம் மற்றும் அமைதிக்கான அடையாளமாகவும் மாற அழைக்கப்பட்டுள்ளது என்றும் அவர் வலியுறுத்தினார்.
2: இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு நிறைவு பெறுகிறது. உங்கள் செவிமடுத்தலுக்கு நன்றி. தொடர்ந்து வத்திக்கான் வானொலியுடன் இணைந்திருங்கள். இறையாசீர் பெறுங்கள்.

0: லவ்தேத்தூர் இயேசுஸ் கிறிஸ்துஸ், இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல் உலகில் வாழும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக.
1: அன்பு நேயர்களே, வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்குபவை ஆண்டோர் வாக்கு, திருத்தந்தையின் புதன் பொது மறைக்கல்வி உரை மற்றும் செய்திகள். ஆண்டோர் வாக்கு.
2: மாதா தொலைக்காட்சி நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நம்முடைய அன்றாட வாழ்விலே சிலரை ஏமாற்றி பிழைக்கின்ற மனிதர்களை பார்த்திருக்கிறோம். சில பேர் பல நேரங்களில் ஏமாற்றுகிறார்கள், ஒரு சிலர் சில நேரங்களில் ஏமாற்றுகிறார்கள். இதோ இதை பற்றித்தான் ஒரு ஆங்கில கவிஞர் பாரும் பினியாஸ் டெய்லர் என்பவர் இப்படி சொல்லுகிறார். You can fool some of the people all the time and all the people some of the time, but you cannot fool all people all the time. அதாவது, நீ சிலரை எல்லா காலத்திற்கும் ஏமாற்றலாம், எல்லாரையும் சிறிது காலத்திற்கு ஏமாற்றலாம், ஆனால் எல்லாரையும் எல்லா காலத்திற்கும் ஏமாற்ற முடியாது. நண்பர்களே, பிறரை ஏமாற்றி பிழைப்பதே தனது வழி, தனது வாழ்க்கை முறை என்று நினைக்கின்ற எல்லாருக்கும் இதோ இந்த டெய்லர் நமக்கு சொல்லுகிற ஒரு இடித்துரைக்கின்ற ஒரு சொற்றொடர். ஒருவர் சிலரை எல்லா காலத்திற்கும் ஏமாற்றலாம், எல்லாரையும் சிறிது காலத்துக்கு ஏமாற்றலாம், ஆனால் எல்லாரையும் எல்லா காலத்திற்கும் ஏமாற்ற முடியாது. இந்த கூற்று நமக்கு சொல்வது என்ன? முதலிலே, அடுத்தவர்களை ஏமாற்றி பிழைப்பது மிக தவறானது. அதுவும் எப்போதும் ஒரு சிலரை ஏமாற்றிக்கொண்டே இருப்பது என்பது மிகவும் கொடுமையானது. எல்லாரையும் சிறிது காலத்திற்கு ஏமாற்றலாம் என்ற எண்ணத்தோடு செயல்படுவது மிகவும் கொடுமையானது. இப்படி செயல்படுகின்றவர்கள் ஒன்றை கட்டாயம் மறந்துவிடக்கூடாது. அதாவது, எல்லாரையும் எல்லா காலத்திற்கும் ஏமாற்ற முடியாது. அப்படி முயற்சி செய்கின்ற போது அந்த ஏமாற்றுத்தன்மை வெளிப்படும். அதற்கான செயல்பாடுகளும் விளைவுகளும் அந்த ஏமாற்றுகின்றவர்களுக்கு கட்டாயம் வந்து சேரும். எனவே இந்த சொற்றொடரை நினைவில் கொண்டு வாழ்வோமா? ஒருவர் சிலரை எல்லா காலத்திற்கும் ஏமாற்றலாம், எல்லாரையும் சிறிது காலத்திற்கு ஏமாற்றலாம், ஆனால் எல்லாரையும் எல்லா காலத்திற்கும் ஏமாற்ற முடியாது. இதை நினைவில் கொண்டு ஏமாற்றுவது தவறு என்பதை உணர்ந்து நேர்மையோடு வாழ்வோமா? உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள்.

0: திருத்தந்தையின் புதன் பொது மறைக்கல்வி உரை.
1: செப்டம்பர் 9 புதன்கிழமை வத்திக்கானின் புனித பேதுரு பெருங்கோவில் வளாகத்தில் சரியாக காலை 10 மணிக்கு தனது புதன் பொது மறைக்கல்வி உரையை திருத்தந்தை 14 லியோ அவர்கள் தொடங்கினார். மக்களின

0: ஆவணங்களில் ஒளி என்ற திருஅவை பற்றி இரண்டாம் வத்திக்கான் பொதுசங்கத்தின் முக்கிய ஆவணமான மகிழ்ச்சியும் நம்பிக்கையும் என்ற அருட்பணி அமைப்பு விதி தொகுப்பு குறித்து தனது சிந்தனைகளை திருப்பயணிகளுடன் திருத்தந்தை பகிர்ந்து கொண்டார். அன்பு சகோதர சகோதரிகளே, காலை வணக்கம். உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். இரண்டாம் வத்திக்கான் பொது சங்கத்தின் மகிழ்ச்சியும் நம்பிக்கையும் என்ற அருட்பணி அமைப்பு விதி தொகுப்பு அதன் முதல் அதிகாரத்தை மனித மாண்புக்காக அர்ப்பணிக்கிறது. இன்று மிகவும் மதிக்கப்படும் மதிப்பீடுகளுக்கு மனித மாண்பு அடித்தளமாகவும் நிபந்தனையாகவும் இருப்பதை அது வலியுறுத்துகிறது. ஆனால் இம்மதிப்பீடுகள் அவற்றின் இறை மூலத்துடனான தொடர்பை ஒருபோதும் இழந்துவிடக்கூடாது. இல்லையெனில் மனித இதயத்தின் சீர்கேட்டால் அவை தவறான முறையில் திரிபடக்கூடும். மனித மாண்பின் அடிப்படை அம்சங்களையும் உரிமைகளையும் வெளிப்படுத்துவதற்காக மனித குலம் மேற்கொண்டுள்ள பயணம் மனித வரலாற்றின் மிக முக்கியமான பக்கங்களில் ஒன்றாகும் என்பதில் ஐயமில்லை. இருப்பினும் இப்பயணம் இன்னும் நிறைவடையவில்லை. மனித மாண்பு முழுமையாக நடைமுறைப்படுத்துவதற்கு தடையாக இருக்கும் பழைய மற்றும் புதிய முரண்பாடுகளை நாம் இன்னும் எதிர்கொள்ள வேண்டியுள்ளது. மனித மாண்பு என்பது மனிதரின் திறமைகள், செல்வம் அல்லது சமூக பொறுப்பு ஆகியவற்றிலிருந்து உருவாகவில்லை. மாறாக அது மனிதரின் இருப்பிலேயே வேரூன்றியுள்ளது என்பதை திரு அவை தெளிவாக எடுத்துரைக்கிறது. எனது அண்மைய மகத்தான மானுடம் திருமடலில் இதனை நான் மீண்டும் வலியுறுத்தியுள்ளேன். ஒவ்வொரு மனிதரும் இறைவனால் எண்ணப்பட்டு விரும்பப்பட்டு அவருடனும் பிறருடனும் படைப்புகளுடனும் ஒன்றிப்பின் வரலாற்றில் பங்கேற்க அழைக்கப்பட்டுள்ளனர். ஒருவர் கொண்டிருக்கும் திறமைகள், செல்வம், வகிக்கும் பங்கு அல்லது அவர் எடுக்கும் சரியான அல்லது தவறான முடிவுகள் ஆகியவற்றின் அடிப்படையில் அவரது மாண்பு தீர்மானிக்கப்படுவதில்லை. மாறாக அது அவருக்கு முன்பே வழங்கப்பட்டதும் அவரை விஞ்சி நிற்பதுமான ஒரு கொடையாகும். ஒருபோதும் குறையாத இறையன்பின் வெளிப்பாடாக இறைவனால் வழங்கப்பட்ட கொடை அது. எனவே மனிதரின் அளவற்ற மாண்பு இறைவனின் சாயலில் படைக்கப்பட்டவராகவும் தம் படைப்பாளரை அறிந்து அன்பு செய்யும் திறன் கொண்டவராகவும் அவர் பெற்றுள்ள அடையாளத்தில் வேரூன்றியுள்ளது. இது அன்பின் திட்டமும் கொடையுமாகும். மற்ற அனைத்து படைப்புகளும் மனிதரின் பராமரிப்பிற்காக ஒப்படைக்கப்பட்டுள்ளன. அவற்றை நிர்வகித்து இறைவனின் மாட்சிக்காக பயன்படுத்த வேண்டும். விசுவாசத்தின் வழியாகவே மனிதரின் மாண்புக்கான இறுதியான அடித்தளத்தை நாம் புரிந்து கொள்ள முடியும். ஏனெனில் இறைமகன் தந்தையின் மறையுண்மையையும் அவரது அன்பையும் வெளிப்படுத்துவதன் மூலம் மனிதரையும் அவருக்கே முழுமையாக வெளிப்படுத்துகிறார். மேலும் அவரது மிக உயர்ந்த அழைப்பையும் அவருக்கு வெளிப்படுத்துகிறார். மனிதர் என்பவர் எப்போதும் உறவு ஒன்றிப்பு மற்றும் பங்கேற்பை குறிக்கிறார். இறைவனுடனும் பிற மனிதர்களுடன் கொண்ட உறவின் அடிப்படையில் அவர் இறை தந்தையுடன் பிள்ளை உறவையும் கிறிஸ்துவுடனும் அனைத்து மனிதர்களுடனும் சகோதர உறவை கொண்டிருக்கிறார். தன்னை மட்டுமே மையமாக கொண்ட தனிமைப்படுத்தப்பட்ட வாழ்க்கைக்கு இதில் இடமில்லை. மனிதராக இருப்பது என்பது தன்னை பிறருடன் பகிர்ந்து கொள்ள வேண்டிய ஒரு கொடையாக உணர்வதாகும். ஏற்றுக்கொள்ளுதல் ஒருவருக்கு ஒருவர் உறவு மற்றும் பணிவிடை ஆகியவற்றின் வழியாக வளர்ந்து முதிர்ச்சியடைவதே மனித வாழ்வின் அழைப்பு. இந்த மாண்பு ஒவ்வொருவரின் பொறுப்புக்கும் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. அதேவேளையில் அது ஒருவருக்கு ஒருவர் காட்ட வேண்டிய ஒற்றுமையையும் பராமரிப்பையும் கூறுகிறது. மனித மாண்பை பற்றிய நமது புரிதலை இன்னும் சிதைத்து அதன் முழுமையான செயலாக்கத்திற்கு தடையாக இருக்கும் பல்வேறு பொய்யான புரிதல்களையும் தவறான கையாளுதல்களையும் நாம் கடந்து செல்ல வேண்டும். உண்மையில் வரலாற்றின் போக்கில் மனித மாண்புக்கு எதிராக மேற்கொள்ளப்பட்ட பல்வேறு முடிவுகளின் காரணமாக இன்றும் மனிதன் தனக்குள்ளே பிளவுபட்டவனாக இருக்கிறான். மேலும் தனிமனித மற்றும் கூட்டு மனித வாழ்வு முழுவதும் நன்மைக்கும் தீமைக்கும் ஒளிக்கும் இருளுக்கும் இடையிலான ஒரு நாடகப் போராட்டத்தின் அடையாளங்களை வெளிப்படுத்துகிறது. எனினும் மனிதரின் இந்த பலவீனமான மற்றும் வரையறுக்கப்பட்ட நிலையை நம்பிக்கையுடன் எதிர்கொள்ள முடியும். ஏனெனில் ஆண்டவர் தாமே மனிதரை விடுதலை செய்து அவருக்கு வலிமை அளிக்க வந்தார். அவர் மனிதரை உள்ளார்ந்த முறையில் புதுப்பித்து இவ்வுலகின் தலைவனான பாவத்தின் அடிமைத்தனத்தில் மனிதரை வைத்திருந்தவனை விரட்டியடித்தார். மேலும் மகிழ்ச்சியும் நம்பிக்கையும் என்ற ஆவணம் மனித மாண்பு என்பது மனிதரின் முழுமையான ஆளுமையையும் உள்ளடக்கியது என கூறுகிறது. எனவே உடலையும் ஆன்மாவையும் தனித்தனியாக பார்க்கும் இருமைவாதக் கண்ணோட்டங்களை நாம் கடந்து செல்ல வேண்டும். மனிதர் உடலும் ஆன்மாவும் ஒன்றிணைந்த ஒருமை ஆவார். மனித உடலை தன்னிச்சையாக பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருளாக மட்டுமே குறைத்து பார்ப்பது மனித மாண்பை மறுப்பதாகும். மனிதனின் உடல் வாழ்வை இழிவாக கருதுவது அனுமதிக்கப்படாதது. மாறாக இறைவனால் படைக்கப்பட்டதும் இறுதி நாளில் உயிர்த்தெழுதலுக்காக குறிக்கப்பட்டதுமான நமது உடலை நன்மையானதாகவும் மதிப்புக்குரியதாகவும் கருத வேண்டும். அதே வேளையில் நாம் அனைவரும் பாவத்தால் காயமடைந்தவர்கள் என்பதால் உடல் இதயத்தின் தீய நாட்டங்களுக்கு அடிமையாகிவிடாதவாறு விழிப்புடன் இருக்க வேண்டும். இறுதியாக மகிழ்ச்சியும் நம்பிக்கையும் என்ற ஆவணம் மனித மாண்பின் மூன்று முக்கிய வெளிப்பாடுகளை எடுத்துரைக்கிறது. அறிவுத்திறன், இது மனிதரை உண்மையை தேடும் நிறைவூறாத தேடுபவராக ஆக்குகிறது. மனச்சான்று, இதன் வழியாக மனிதர் தனது வாழ்வுக்கு ஒருமைப்பாட்டையும் அர்த்தத்தையும் வழங்குகிறார். சுதந்திரம், இது மனிதரை தனது முடிவுகளுக்கு பொறுப்பானவராகவும் தனது வாழ்க்கையின் செயல்பாட்டில் பங்கேற்கும் நபராகவும் ஆக்குகிறது. இந்த மூன்று பரிமாணங்களும் ஒன்றோடு ஒன்று நெருங்கிய தொடர்புடையவை. மனச்சான்றில்தான் உண்மை உண்மையாக அறியப்படுகிறது. மேலும் சுதந்திரம் தனது அடித்தளமாகவும் வாய்ப்பாகவும் உண்மையை அனுபவிக்க முடிகிறது. கிறிஸ்துவில் நமக்கு வாழ்வளிக்கும் தூய ஆவியார் நம்மை சுதந்திரமானவர்களாக்குகிறார். மேலும் நாம் இறைவனின் பிள்ளைகள் என்ற மாண்பை தொடர்ந்து நமக்கு உணர்த்துகிறார். அவர் நம்மை அச்சத்திலிருந்து விடுவித்து நமது இறுதி இலக்கான கிறிஸ்து நமக்கு வாக்களித்துள்ள மரணத்திற்கு பிந்தைய நிறைவான வாழ்வை நோக்கி வழிநடத்துகிறார். மனிதரின் மறைவுண்மைக்கு உண்மையான ஒளி கிறிஸ்துவில் மட்டுமே கிடைக்கிறது. துன்பம் மற்றும் மரணத்தின் மறைவுண்மையை புரிந்து கொள்வதற்கான ஒளியை அவரிடமிருந்து பெறுகிறோம். அவரோடு இணைந்து நாம் உயிர்த்தெழுதலை நோக்கி பயணிக்கிறோம். அன்பு சகோதர சகோதரிகளே, இறைவனின் சாயலில் படைக்கப்பட்ட நாம் கிறிஸ்துவின் வழியாகவும் கிறிஸ்துவை நோக்கி படைக்கப்பட்டவர்கள். எனவே தனித்துவமானதும் அழிக்க முடியாததுமான ஒரு மாண்பை நாம் பெற்றுள்ளோம். நற்செய்தியின் ஒளியாலும் வலிமையாலும் இந்த மாண்பை எப்போதும் வளர்த்து பாதுகாப்பில் நாம் அர்ப்பணிப்புடன் செயல்படுவோம். இவ்வாறு தனது மறைக்கல்வி உரையை திருத்தந்தை நிறைவு செய்தார். இறுதியாக இயேசு கற்பித்த இறைவேண்டல் ஜபத்திற்கு பிறகு அனைத்து திருப்பயணிகளுக்கும் தனது திருத்தூது ஆசிரை வழங்கினார்.
1: செய்திகள்.
2: உங்கள் சொற்கள் மற்றும் செயல்களின் வழியாக பல்வேறு போர்களாலும் மோதல்களாலும் பாதிக்கப்பட்டுள்ள நமது உலகிற்கு வலிமையான செய்தியை வழங்குங்கள் என்றும், அன்பு, நீதி மற்றும் அமைதியின் சாட்சிகளாக இருங்கள் என்றும் மேற்கு ஆப்பிரிக்க இளைஞர்களுக்கு திருத்தந்தை 14 லியோ அவர்கள் அழைப்பு விடுத்துள்ளார். செப்டம்பர் 8 செவ்வாயன்று மேற்கு ஆப்பிரிக்காவின் கானா நாட்டின் தலைநகர் அக்ராவில் ஒன்று கூடியுள்ள ஆயிரக்கணக்கான இளைஞர்களுக்கு வழங்கிய காணொலி செய்தியில் இவ்வாறு அழைப்பு விடுத்துள்ள திருத்தந்தை, அங்குள்ள 16 நாடுகளைச் சேர்ந்த ஆயர்கள் தங்கள் மேய்ப்பு பணியில் இளைஞர்களுக்கு முக்கிய இடம் வழங்கி வருவதை பாராட்டினார். துணிவுடன் இருங்கள், மேற்கு ஆப்பிரிக்காவில் அமைதி மற்றும் நம்பிக்கையின் செயல்பாட்டாளர்களாகவும் ஊக்குவிப்பாளர்களாகவும் இருக்கும் இளம் கத்தோலிக்கர்களே என்ற கருப்பொருளில் செப்டம்பர் 7 முதல் 12 வரை நடைபெறும் முதலாவது மேற்கு ஆப்பிரிக்க இளைஞர் தினங்களை மேற்கு ஆப்பிரிக்க ஆயர் பேரவைகளின் மாநில அமைப்பு ஏற்பாடு செய்துள்ளது. மேலும் ஒன்றிணைந்து நீங்கள் செலவிடும் இந்த முக்கியமான தருணங்கள் நம்பிக்கையில் நீங்கள் வளரவும், மற்றவர்களை சந்தித்தல், அவர்களை ஏற்றுக்கொள்ளுதல் போன்ற மதிப்புகளில் மேலும் ஆழமாக வலுப்பெறவும் உதவும் என்று நான் நம்புகிறேன் என்று திருத்தந்தை கூறினார். சந்தேகம், நிச்சயமற்ற நிலை மற்றும் பாதுகாப்பின்மை போன்றவற்றின் சுமையை இளைஞர்கள் எதிர்கொண்டு வருவதாக குறிப்பிட்ட திருத்தந்தை, இவை அவர்களின் எதிர்கால திட்டங்களையே பாதிக்கக்கூடும் என்றும் தெரிவித்தார். பல நெருக்கடிகள் உங்கள் எதிர்கால பாதையை இருளடையச் செய்வதாக தோன்றும் இந்நேரத்தில் நம்பிக்கையை இழக்காமல் தொடர்ந்து முன்னேறுமாறு உங்களை ஊக்குவிக்க விரும்புகிறேன் என்று கூறிய திருத்தந்தை, தங்களது சமூகங்களில் நேர்மறையான மாற்றத்தை ஏற்படுத்துவதற்காக ஒன்றிணைந்து பயணிக்கும் சவாலை ஏற்றுக்கொள்ளுமாறு திருத்தந்தை இளைஞர்களுக்கு அழைப்பு விடுத்தார்.
3: 2026 மேற்கு ஆப்பிரிக்க இளைஞர் தினங்கள் செப்டம்பர் 7 கானா நாட்டின் தலைநகர் அக்ராவில் தொடங்கின. துணிவுடன் இருங்கள், மேற்கு ஆப்பிரிக்காவில் அமைதி மற்றும் நம்பிக்கையின் செயல்பாட்டாளர்களாகவும் ஊக்குவிப்பாளர்களாகவும் இருக்கும் இளம் கத்தோலிக்கர்களே என்ற கருப்பொருளில் நடைபெறும் இந்நிகழ்வில் 16 மேற்கு ஆப்பிரிக்க நாடுகளைச் சேர்ந்த இளம் கத்தோலிக்கர்கள் பங்கேற்கின்றனர். முதல் நாள் பங்கேற்பாளர்களை வரவேற்பதற்கும் கானான் நாட்டின் கலாச்சாரத்தை அறிந்து கொள்வதற்கும் அர்ப்பணிக்கப்பட்டது. தொடர்ந்து செப்டம்பர் 8 நாள் நம்பிக்கையில் வேரூன்றி சாட்சியில் துணிவுடன் என்ற தலைப்பில் நம்பிக்கையும் கலாச்சாரமும் குறித்து சிந்திக்கப்பட்டது. சமூக ஊடகங்களை மறைப்பணிக்கு பயன்படுத்துவது குறித்து சிறப்பு பயிற்சியும் நடைபெற்றது. செப்டம்பர் 9 நாள் தலைமைத்துவம் மற்றும் சமூக ஈடுபாடு குறித்து கவனம் செலுத்தப்பட்டது. சமூக மாற்றம், காலநிலை மாற்றம், அமைதியை கட்டி எழுப்புதல், பயங்கரவாதம் மற்றும் வன்முறை தீவிரவாதத்திற்கு எதிரான போராட்டம் ஆகியவை குறித்து விவாதிக்கப்பட்டன. செப்டம்பர் 10 நாள் நம்பிக்கை மற்றும் சேவையில் ஒன்றிணைந்து பயணித்தல் என்ற கருப்பொருளில் திருப்பயணம் மற்றும் ஒருமைப்பாட்டு நிகழ்வுகள் இடம்பெறுகின்றன என்பது குறிப்பிடத்தக்கது.
2: ஆயர் மாமன்ற பொதுச் செயலகம் செப்டம்பர் 8 நாள் ஆய்வுக்குழுக்கள் 6 மற்றும் 7 இறுதி அறிக்கைகளை வெளியிட்டுள்ளது. திரு அவையில் கூட்டுறுங்கு இயக்கத்தன்மை, மறைப்பணி ஒத்துழைப்பு மற்றும் பகிரப்பட்ட பொறுப்புணர்வை வலுப்படுத்துவதற்கான பல்வேறு பரிந்துரைகள் இதில் இடம்பெற்றுள்ளன. உறவுகள் மாற்றம் பெறாமல் மறைப்பணி இல்லை என்றும், ஆயர்கள், துறவர சமூகங்கள், திரு அவை சார்ந்த அமைப்புகள் மற்றும் ரோமை ஆயர் ஆகியோருக்கு இடையே ஒருவருக்கு ஒருவர் செவிமடுத்தல், புரிந்து கொள்ளுதல் மற்றும் கொடைகளை பகிர்ந்து கொள்ளுதல் அவசியம் என்றும் ஆயர் மாமன்றத்தின் பொதுச் செயலரான கர்தினால் மரியோ கிரெச் அவர்கள் வலியுறுத்தினார். ஆய்வுக்குழு 6 ஆயர்கள், துறவர வாழ்வினர் மற்றும் திரு அவை அமைப்புகளுக்கு இடையே ஓர் உறவுசார் மனமாற்றத்திற்கு அழைப்பு விடுக்கிறது. இதன் பரிந்துரைகளில் துறவர வாழ்விற்கான மறைமாவட்ட பிரதிநிதிகள், ஆயர்களுக்கும் துறவர தலைவர்களுக்கும் இடையிலான வழக்கமான சந்திப்புகள், குறைந்து வரும் துறவர அழைத்தல்களை எதிர்கொள்ளும் துறவர சபைகளுக்கான வலுவான ஆதரவு மற்றும் மெய்ப்பு பணி ஒத்துழைப்பு, பயிற்சி மற்றும் வளங்களின் நிர்வாகத்தை ஒழுங்குபடுத்தும் தெளிவான ஒப்பந்தங்கள் ஆகியவை அடங்கும். மேலும் திரு அவை இயக்கங்கள், விசுவாசிகளின் அமைப்புகள் மற்றும் புதிய சமூகங்களை மறைமாவட்ட மெய்ப்பு பணி திட்டங்கள், ஆலோசனைக் குழுக்கள் மற்றும் கூட்டுறுங்கு இயக்க மன்றங்களில் அதிகமாக இணைக்க வேண்டும் என்றும் அறிக்கை வலியுறுத்துகிறது. ஆய்வுக்குழு 7 ஆயர்கள் மேற்கொள்ளும் ஆட்லிமினா சந்திப்புகளை புதுப்பித்து அமைக்க பரிந்துரைக்கிறது. இச்சந்திப்புகள் நிர்வாக விவகாரங்களுக்கு மட்டுமே வரையறுக்கப்படாமல் உள்ளூர் திரு அவைகளின் மறைப்பணி மாற்றத்திற்கும் துணை புரிய வேண்டும் என்று தெரிவிக்கிறது. மறைமாவட்ட அறிக்கைகளை தயாரிப்பதில் இறைமக்களை ஈடுபடுத்துதல், ரோமையில் ஆன்மீக மற்றும் சகோதரத்துவ உரையாடலை வலுப்படுத்துதல், தேவையான நிலையில் மறைமாவட்ட பிரதிநிதிகளை உடன் அழைத்துச் செல்லுதல் ஆகியவையும் பரிந்துரைக்கப்பட்டுள்ளன.
3: இஸ்ரேலுக்கும் ஹிஸ்புல்லாவுக்கும் இடையே மீண்டும் பதற்றம் அதிகரித்துள்ள நிலையில் தெற்கு லெபனானில் இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் குறைந்தது 9 பேர் கொல்லப்பட்டதாக லெபனான் நலவாழ்வு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. காஃபர் ரவுமானே பகுதியில் உள்ள ஒரு குடியிருப்பு கட்டிடத்தின் மீது மிக கடுமையான தாக்குதல் நடத்தப்பட்டது. இதில் ஒரு குழந்தை மற்றும் 2 பெண்கள் உட்பட 8 பேர் உயிரிழந்தனர். வாகனம் ஒன்றின் மீது இடம்பெற்ற மற்றொரு இஸ்ரேலிய தாக்குதலில் துணை மருத்துவ பணியாளர் ஒருவர் கொல்லப்பட்டார். இருப்பினும் இத்தாக்குதல்கள் குறித்து இஸ்ரேலிய இராணுவம் உடனடியாக எந்த கருத்தும் தெரிவிக்கவில்லை. ஆக்கிரமிக்கப்பட்ட பகுதியில் உள்ள இஸ்ரேலிய படைகள் மீது ஆளில்லா விமான தாக்குதலை நடத்தியதாகவும் தெற்கு லெபனானில் தனது இராணுவ தளங்களை மீண்டும் கட்டியமைக்க முயற்சிப்பதாகவும் ஈரான் ஆதரவு பெற்ற ஹிஸ்புல்லா அமைப்பின் மீது இஸ்ரேலிய வெளியுறவுத்துறை அமைச்சகம் குற்றம் சாட்டியுள்ளது. தெற்கு லெபனானில் ஏற்பட்டுள்ள பரந்த அளவிலான மோதல்கள் தீவிரமடைந்து வரும் வேளையில் இந்த அண்மைய தாக்குதல்கள் நிகழ்ந்துள்ளன. அங்கு ஞாயிற்றுக்கிழமை நடத்தப்பட்ட தாக்குதலில் 7 பேர் கொல்லப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது.
4: இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு நிறைவு பெறுகிறது. உங்கள் செவிமடுத்தலுக்கு நன்றி. தொடர்ந்து வத்திக்கான் வானொலியுடன் இணைந்திருங்கள். இறையாசீர் பெறுங்கள்.

0: லவ்தேதூர் இயேசுஸ் கிறிஸ்துஸ், இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல் உலகில் வாழும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக.
1: அன்பு நேயர்களே, வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்குபவை ஆண்டோர் வாக்கு, திருத்தந்தையின் புதன் பொது மறைக்கல்வி உரை மற்றும் செய்திகள். ஆண்டோர் வாக்கு.
2: மாதா தொலைக்காட்சி நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நம்முடைய அன்றாட வாழ்விலே சிலரை ஏமாற்றி பிழைக்கின்ற மனிதர்களை பார்த்திருக்கிறோம். சில பேர் பல நேரங்களில் ஏமாற்றுகிறார்கள், ஒரு சிலர் சில நேரங்களில் ஏமாற்றுகிறார்கள். இதோ இதை பற்றித்தான் ஒரு ஆங்கில கவிஞர் பாரும் பினியாஸ் டெய்லர் என்பவர் இப்படி சொல்லுகிறார். You can fool some of the people all the time and all the people some of the time, but you cannot fool all people all the time. அதாவது, நீ சிலரை எல்லா காலத்திற்கும் ஏமாற்றலாம், எல்லாரையும் சிறிது காலத்திற்கு ஏமாற்றலாம், ஆனால் எல்லாரையும் எல்லா காலத்திற்கும் ஏமாற்ற முடியாது. நண்பர்களே, பிறரை ஏமாற்றி பிழைப்பதே தனது வழி, தனது வாழ்க்கை முறை என்று நினைக்கின்ற எல்லாருக்கும் இதோ இந்த டெய்லர் நமக்கு சொல்லுகிற ஒரு இடித்துரைக்கின்ற ஒரு சொற்றொடர். ஒருவர் சிலரை எல்லா காலத்திற்கும் ஏமாற்றலாம், எல்லாரையும் சிறிது காலத்துக்கு ஏமாற்றலாம், ஆனால் எல்லாரையும் எல்லா காலத்திற்கும் ஏமாற்ற முடியாது. இந்த கூற்று நமக்கு சொல்வது என்ன? முதலிலே, அடுத்தவர்களை ஏமாற்றி பிழைப்பது மிக தவறானது. அதுவும் எப்போதும் ஒரு சிலரை ஏமாற்றிக்கொண்டே இருப்பது என்பது மிகவும் கொடுமையானது. எல்லாரையும் சிறிது காலத்திற்கு ஏமாற்றலாம் என்ற எண்ணத்தோடு செயல்படுவது மிகவும் கொடுமையானது. இப்படி செயல்படுகின்றவர்கள் ஒன்றை கட்டாயம் மறந்துவிடக்கூடாது. அதாவது, எல்லாரையும் எல்லா காலத்திற்கும் ஏமாற்ற முடியாது. அப்படி முயற்சி செய்கின்ற போது அந்த ஏமாற்றுத்தன்மை வெளிப்படும். அதற்கான செயல்பாடுகளும் விளைவுகளும் அந்த ஏமாற்றுகின்றவர்களுக்கு கட்டாயம் வந்து சேரும். எனவே இந்த சொற்றொடரை நினைவில் கொண்டு வாழ்வோமா? ஒருவர் சிலரை எல்லா காலத்திற்கும் ஏமாற்றலாம், எல்லாரையும் சிறிது காலத்திற்கு ஏமாற்றலாம், ஆனால் எல்லாரையும் எல்லா காலத்திற்கும் ஏமாற்ற முடியாது. இதை நினைவில் கொண்டு ஏமாற்றுவது தவறு என்பதை உணர்ந்து நேர்மையோடு வாழ்வோமா? உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள்.

0: திருத்தந்தையின் புதன் பொது மறைக்கல்வி உரை.
1: செப்டம்பர் 9 புதன்கிழமை வத்திக்கானின் புனித பேதுரு பெருங்கோவில் வளாகத்தில் சரியாக காலை 10 மணிக்கு தனது புதன் பொது மறைக்கல்வி உரையை திருத்தந்தை 14 லியோ அவர்கள் தொடங்கினார். மக்களினங்களில் ஒளி என்ற திரு அவை பற்றி 2 வத்திக்கான் பொதுசங்கத்தின் முக்கிய ஆவணமான மகிழ்ச்சியும் நம்பிக்கையும் என்ற அருட்பணி அமைப்பு விதி தொகுப்பு குறித்து தனது சிந்தனைகளை திருப்பயணிகளுடன் திருத்தந்தை பகிர்ந்து கொண்டார். அன்பு சகோதர சகோதரிகளே, காலை வணக்கம். உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். 2 வத்திக்கான் பொது சங்கத்தின் மகிழ்ச்சியும் நம்பிக்கையும் என்ற அருட்பணி அமைப்பு விதி தொகுப்பு அதன் முதல் அதிகாரத்தை மனித மாண்புக்காக அர்ப்பணிக்கிறது. இன்று மிகவும் மதிக்கப்படும் மதிப்பீடுகளுக்கு மனித மாண்பு அடித்தளமாகவும் நிபந்தனையாகவும் இருப்பதை அது வலியுறுத்துகிறது. ஆனால் இம்மதிப்பீடுகள் அவற்றின் இறை மூலத்துடனான தொடர்பை ஒருபோதும் இழந்துவிடக்கூடாது. இல்லையெனில் மனித இதயத்தின் சீர்கேட்டால் அவை தவறான முறையில் திரிபடக்கூடும். மனித மாண்பின் அடிப்படை அம்சங்களையும் உரிமைகளையும் வெளிப்படுத்துவதற்காக மனித குலம் மேற்கொண்டுள்ள பயணம் மனித வரலாற்றின் மிக முக்கியமான பக்கங்களில் ஒன்றாகும் என்பதில் ஐயமில்லை. இருப்பினும் இப்பயணம் இன்னும் நிறைவடையவில்லை. மனித மாண்பு முழுமையாக நடைமுறைப்படுத்துவதற்கு தடையாக இருக்கும் பழைய மற்றும் புதிய முரண்பாடுகளை நாம் இன்னும் எதிர்கொள்ள வேண்டியுள்ளது. மனித மாண்பு என்பது மனிதரின் திறமைகள், செல்வம் அல்லது சமூக பொறுப்பு ஆகியவற்றிலிருந்து உருவாகவில்லை. மாறாக அது மனிதரின் இருப்பிலேயே வேரூன்றியுள்ளது என்பதை திரு அவை தெளிவாக எடுத்துரைக்கிறது. எனது அண்மைய மகத்தான மானுடம் திருமடலில் இதனை நான் மீண்டும் வலியுறுத்தியுள்ளேன். ஒவ்வொரு மனிதரும் இறைவனால் எண்ணப்பட்டு விரும்பப்பட்டு அவருடனும் பிறருடனும் படைப்புகளுடனும் ஒன்றிப்பின் வரலாற்றில் பங்கேற்க அழைக்கப்பட்டுள்ளனர். ஒருவர் கொண்டிருக்கும் திறமைகள், செல்வம், வகிக்கும் பங்கு அல்லது அவர் எடுக்கும் சரியான அல்லது தவறான முடிவுகள் ஆகியவற்றின் அடிப்படையில் அவரது மாண்பு தீர்மானிக்கப்படுவதில்லை. மாறாக அது அவருக்கு முன்பே வழங்கப்பட்டதும் அவரை விஞ்சி நிற்பதுமான ஒரு கொடையாகும். ஒருபோதும் குறையாத இறையன்பின் வெளிப்பாடாக இறைவனால் வழங்கப்பட்ட கொடை அது. எனவே மனிதரின் அளவற்ற மாண்பு இறைவனின் சாயலில் படைக்கப்பட்டவராகவும் தம் படைப்பாளரை அறிந்து அன்பு செய்யும் திறன் கொண்டவராகவும் அவர் பெற்றுள்ள அடையாளத்தில் வேரூன்றியுள்ளது. இது அன்பின் திட்டமும் கொடையுமாகும். மற்ற அனைத்து படைப்புகளும் மனிதரின் பராமரிப்பிற்காக ஒப்படைக்கப்பட்டுள்ளன. அவற்றை நிர்வகித்து இறைவனின் மாட்சிக்காக பயன்படுத்த வேண்டும். விசுவாசத்தின் வழியாகவே மனிதரின் மாண்புக்கான இறுதியான அடித்தளத்தை நாம் புரிந்து கொள்ள முடியும். ஏனெனில் இறைமகன் தந்தையின் மறையுண்மையையும் அவரது அன்பையும் வெளிப்படுத்துவதன் மூலம் மனிதரையும் அவருக்கே முழுமையாக வெளிப்படுத்துகிறார். மேலும் அவரது மிக உயர்ந்த அழைப்பையும் அவருக்கு வெளிப்படுத்துகிறார். மனிதர் என்பவர் எப்போதும் உறவு ஒன்றிப்பு மற்றும் பங்கேற்பை குறிக்கிறார். இறைவனுடனும் பிற மனிதர்களுடன் கொண்ட உறவின் அடிப்படையில் அவர் இறை தந்தையுடன் பிள்ளை உறவையும் கிறிஸ்துவுடனும் அனைத்து மனிதர்களுடனும் சகோதர உறவை கொண்டிருக்கிறார். தன்னை மட்டுமே மையமாக கொண்ட தனிமைப்படுத்தப்பட்ட வாழ்க்கைக்கு இதில் இடமில்லை. மனிதராக இருப்பது என்பது தன்னை பிறருடன் பகிர்ந்து கொள்ள வேண்டிய ஒரு கொடையாக உணர்வதாகும். ஏற்றுக்கொள்ளுதல் ஒருவருக்கு ஒருவர் உறவு மற்றும் பணிவிடை ஆகியவற்றின் வழியாக வளர்ந்து முதிர்ச்சியடைவதே மனித வாழ்வின் அழைப்பு. இந்த மாண்பு ஒவ்வொருவரின் பொறுப்புக்கும் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. அதேவேளையில் அது ஒருவருக்கு ஒருவர் காட்ட வேண்டிய ஒற்றுமையையும் பராமரிப்பையும் கூறுகிறது. மனித மாண்பை பற்றிய நமது புரிதலை இன்னும் சிதைத்து அதன் முழுமையான செயலாக்கத்திற்கு தடையாக இருக்கும் பல்வேறு பொய்யான புரிதல்களையும் தவறான கையாளுதல்களையும் நாம் கடந்து செல்ல வேண்டும். உண்மையில் வரலாற்றின் போக்கில் மனித மாண்புக்கு எதிராக மேற்கொள்ளப்பட்ட பல்வேறு முடிவுகளின் காரணமாக இன்றும் மனிதன் தனக்குள்ளே பிளவுபட்டவனாக இருக்கிறான். மேலும் தனிமனித மற்றும் கூட்டு மனித வாழ்வு முழுவதும் நன்மைக்கும் தீமைக்கும் ஒளிக்கும் இருளுக்கும் இடையிலான ஒரு நாடகப் போராட்டத்தின் அடையாளங்களை வெளிப்படுத்துகிறது. எனினும் மனிதரின் இந்த பலவீனமான மற்றும் வரையறுக்கப்பட்ட நிலையை நம்பிக்கையுடன் எதிர்கொள்ள முடியும். ஏனெனில் ஆண்டவர் தாமே மனிதரை விடுதலை செய்து அவருக்கு வலிமை அளிக்க வந்தார். அவர் மனிதரை உள்ளார்ந்த முறையில் புதுப்பித்து இவ்வுலகின் தலைவனான பாவத்தின் அடிமைத்தனத்தில் மனிதரை வைத்திருந்தவனை விரட்டியடித்தார். மேலும் மகிழ்ச்சியும் நம்பிக்கையும் என்ற ஆவணம் மனித மாண்பு என்பது மனிதரின் முழுமையான ஆளுமையையும் உள்ளடக்கியது என கூறுகிறது. எனவே உடலையும் ஆன்மாவையும் தனித்தனியாக பார்க்கும் இருமைவாதக் கண்ணோட்டங்களை நாம் கடந்து செல்ல வேண்டும். மனிதர் உடலும் ஆன்மாவும் ஒன்றிணைந்த ஒருமை ஆவார். மனித உடலை தன்னிச்சையாக பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருளாக மட்டுமே குறைத்து பார்ப்பது மனித மாண்பை மறுப்பதாகும். மனிதனின் உடல் வாழ்வை இழிவாக கருதுவது அனுமதிக்கப்படாதது. மாறாக இறைவனால் படைக்கப்பட்டதும் இறுதி நாளில் உயிர்த்தெழுதலுக்காக குறிக்கப்பட்டதுமான நமது உடலை நன்மையானதாகவும் மதிப்புக்குரியதாகவும் கருத வேண்டும். அதே வேளையில் நாம் அனைவரும் பாவத்தால் காயமடைந்தவர்கள் என்பதால் உடல் இதயத்தின் தீய நாட்டங்களுக்கு அடிமையாகிவிடாதவாறு விழிப்புடன் இருக்க வேண்டும். இறுதியாக மகிழ்ச்சியும் நம்பிக்கையும் என்ற ஆவணம் மனித மாண்பின் மூன்று முக்கிய வெளிப்பாடுகளை எடுத்துரைக்கிறது. அறிவுத்திறன், இது மனிதரை உண்மையை தேடும் நிறைவூறாத தேடுபவராக ஆக்குகிறது. மனச்சான்று, இதன் வழியாக மனிதர் தனது வாழ்வுக்கு ஒருமைப்பாட்டையும் அர்த்தத்தையும் வழங்குகிறார். சுதந்திரம், இது மனிதரை தனது முடிவுகளுக்கு பொறுப்பானவராகவும் தனது வாழ்க்கையின் செயல்பாட்டில் பங்கேற்கும் நபராகவும் ஆக்குகிறது. இந்த மூன்று பரிமாணங்களும் ஒன்றோடு ஒன்று நெருங்கிய தொடர்புடையவை. மனச்சான்றில்தான் உண்மை உண்மையாக அறியப்படுகிறது. மேலும் சுதந்திரம் தனது அடித்தளமாகவும் வாய்ப்பாகவும் உண்மையை அனுபவிக்க முடிகிறது. கிறிஸ்துவில் நமக்கு வாழ்வளிக்கும் தூய ஆவியார் நம்மை சுதந்திரமானவர்களாக்குகிறார். மேலும் நாம் இறைவனின் பிள்ளைகள் என்ற மாண்பை தொடர்ந்து நமக்கு உணர்த்துகிறார். அவர் நம்மை அச்சத்திலிருந்து விடுவித்து நமது இறுதி இலக்கான கிறிஸ்து நமக்கு வாக்களித்துள்ள மரணத்திற்கு பிந்தைய நிறைவான வாழ்வை நோக்கி வழிநடத்துகிறார். மனிதரின் மறைவுண்மைக்கு உண்மையான ஒளி கிறிஸ்துவில் மட்டுமே கிடைக்கிறது. துன்பம் மற்றும் மரணத்தின் மறைவுண்மையை புரிந்து கொள்வதற்கான ஒளியை அவரிடமிருந்து பெறுகிறோம். அவரோடு இணைந்து நாம் உயிர்த்தெழுதலை நோக்கி பயணிக்கிறோம். அன்பு சகோதர சகோதரிகளே, இறைவனின் சாயலில் படைக்கப்பட்ட நாம் கிறிஸ்துவின் வழியாகவும் கிறிஸ்துவை நோக்கி படைக்கப்பட்டவர்கள். எனவே தனித்துவமானதும் அழிக்க முடியாததுமான ஒரு மாண்பை நாம் பெற்றுள்ளோம். நற்செய்தியின் ஒளியாலும் வலிமையாலும் இந்த மாண்பை எப்போதும் வளர்த்து பாதுகாப்பில் நாம் அர்ப்பணிப்புடன் செயல்படுவோம். இவ்வாறு தனது மறைக்கல்வி உரையை திருத்தந்தை நிறைவு செய்தார். இறுதியாக இயேசு கற்பித்த இறைவேண்டல் ஜபத்திற்கு பிறகு அனைத்து திருப்பயணிகளுக்கும் தனது திருத்தூது ஆசிரை வழங்கினார்.
2: செய்திகள்.
3: உங்கள் சொற்கள் மற்றும் செயல்களின் வழியாக பல்வேறு போர்களாலும் மோதல்களாலும் பாதிக்கப்பட்டுள்ள நமது உலகிற்கு வலிமையான செய்தியை வழங்குங்கள் என்றும், அன்பு, நீதி மற்றும் அமைதியின் சாட்சிகளாக இருங்கள் என்றும் மேற்கு ஆப்பிரிக்க இளைஞர்களுக்கு திருத்தந்தை 14 லியோ அவர்கள் அழைப்பு விடுத்துள்ளார். செப்டம்பர் 8 செவ்வாயன்று மேற்கு ஆப்பிரிக்காவின் கானா நாட்டின் தலைநகர் அக்ராவில் ஒன்று கூடியுள்ள ஆயிரக்கணக்கான இளைஞர்களுக்கு வழங்கிய காணொலி செய்தியில் இவ்வாறு அழைப்பு விடுத்துள்ள திருத்தந்தை, அங்குள்ள 16 நாடுகளைச் சேர்ந்த ஆயர்கள் தங்கள் மேய்ப்பு பணியில் இளைஞர்களுக்கு முக்கிய இடம் வழங்கி வருவதை பாராட்டினார். துணிவுடன் இருங்கள், மேற்கு ஆப்பிரிக்காவில் அமைதி மற்றும் நம்பிக்கையின் செயல்பாட்டாளர்களாகவும் ஊக்குவிப்பாளர்களாகவும் இருக்கும் இளம் கத்தோலிக்கர்களே என்ற கருப்பொருளில் செப்டம்பர் 7 முதல் 12 வரை நடைபெறும் முதலாவது மேற்கு ஆப்பிரிக்க இளைஞர் தினங்களை மேற்கு ஆப்பிரிக்க ஆயர் பேரவைகளின் மாநில அமைப்பு ஏற்பாடு செய்துள்ளது. மேலும் ஒன்றிணைந்து நீங்கள் செலவிடும் இந்த முக்கியமான தருணங்கள் நம்பிக்கையில் நீங்கள் வளரவும், மற்றவர்களை சந்தித்தல், அவர்களை ஏற்றுக்கொள்ளுதல் போன்ற மதிப்புகளில் மேலும் ஆழமாக வலுப்பெறவும் உதவும் என்று நான் நம்புகிறேன் என்று திருத்தந்தை கூறினார். சந்தேகம், நிச்சயமற்ற நிலை மற்றும் பாதுகாப்பின்மை போன்றவற்றின் சுமையை இளைஞர்கள் எதிர்கொண்டு வருவதாக குறிப்பிட்ட திருத்தந்தை, இவை அவர்களின் எதிர்கால திட்டங்களையே பாதிக்கக்கூடும் என்றும் தெரிவித்தார். பல நெருக்கடிகள் உங்கள் எதிர்கால பாதையை இருளடைய செய்வதாக தோன்றும் இந்நேரத்தில் நம்பிக்கையை இழக்காமல் தொடர்ந்து முன்னேறுமாறு உங்களை ஊக்குவிக்க விரும்புகிறேன் என்று கூறிய திருத்தந்தை, தங்களது சமூகங்களில் நேர்மறையான மாற்றத்தை ஏற்படுத்துவதற்காக ஒன்றிணைந்து பயணிக்கும் சவாலை ஏற்றுக்கொள்ளுமாறு திருத்தந்தை இளைஞர்களுக்கு அழைப்பு விடுத்தார்.
4: 2026 மேற்கு ஆப்பிரிக்க இளைஞர் தினங்கள் செப்டம்பர் 7 கானா நாட்டின் தலைநகர் அக்ராவில் தொடங்கின. துணிவுடன் இருங்கள். மேற்கு ஆப்பிரிக்காவில் அமைதி மற்றும் நம்பிக்கையின் செயல்பாட்டாளர்களாகவும் ஊக்குவிப்பாளர்களாகவும் இருக்கும் இளம் கத்தோலிக்கர்களே என்ற கருப்பொருளில் நடைபெறும் இந்நிகழ்வில் 16 மேற்கு ஆப்பிரிக்க நாடுகளைச் சேர்ந்த இளம் கத்தோலிக்கர்கள் பங்கேற்கின்றனர். முதல் நாள் பங்கேற்பாளர்களை வரவேற்பதற்கும் கானான் நாட்டின் கலாச்சாரத்தை அறிந்து கொள்வதற்கும் அர்ப்பணிக்கப்பட்டது. தொடர்ந்து செப்டம்பர் 8 நம்பிக்கையில் வேரூன்றி சாட்சியில் துணிவுடன் என்ற தலைப்பில் நம்பிக்கையும் கலாச்சாரமும் குறித்து சிந்திக்கப்பட்டது. சமூக ஊடகங்களை மறைப்பணிக்கு பயன்படுத்துவது குறித்து சிறப்பு பயிற்சியும் நடைபெற்றது. செப்டம்பர் 9 தலைமைத்துவம் மற்றும் சமூக ஈடுபாடு குறித்து கவனம் செலுத்தப்பட்டது. சமூக மாற்றம், காலநிலை மாற்றம், அமைதியை கட்டியெழுப்புதல், பயங்கரவாதம் மற்றும் வன்முறை தீவிரவாதத்திற்கு எதிரான போராட்டம் ஆகியவை குறித்து விவாதிக்கப்பட்டன. செப்டம்பர் 10 நம்பிக்கை மற்றும் சேவையில் ஒன்றிணைந்து பயணித்தல் என்ற கருப்பொருளில் திருப்பயணம் மற்றும் ஒருமைப்பாட்டு நிகழ்வுகள் இடம்பெறுகின்றன என்பது குறிப்பிடத்தக்கது.
3: ஆயர் மாமன்ற பொதுச் செயலகம் செப்டம்பர் 8 ஆய்வுக்குழுக்கள் 6 மற்றும் 7 இறுதி அறிக்கைகளை வெளியிட்டுள்ளது. திரு அவையில் கூட்டுறுங்கு இயக்கத் தன்மை, மறைப்பணி ஒத்துழைப்பு மற்றும் பகிரப்பட்ட பொறுப்புணர்வை வலுப்படுத்துவதற்கான பல்வேறு பரிந்துரைகள் இதில் இடம்பெற்றுள்ளன. உறவுகள் மாற்றம் பெறாமல் மறைப்பணி இல்லை என்றும், ஆயர்கள், துறவர சமூகங்கள், திரு அவை சார்ந்த அமைப்புகள் மற்றும் ரோமை ஆயர் ஆகியோருக்கு இடையே ஒருவருக்கு ஒருவர் செவிமடுத்தல், புரிந்து கொள்ளுதல் மற்றும் கொடைகளை பகிர்ந்து கொள்ளுதல் அவசியம் என்றும் ஆயர் மாமன்றத்தின் பொதுச் செயலரான கர்தினால் மரியோ கிரெச் அவர்கள் வலியுறுத்தினார். ஆய்வுக்குழு 6 ஆயர்கள், துறவர வாழ்வினர் மற்றும் திருஅவை அமைப்புகளுக்கு இடையே ஓர் உறவுசார் மனமாற்றத்திற்கு அழைப்பு விடுக்கிறது. இதன் பரிந்துரைகளில் துறவர வாழ்விற்கான மறைமாவட்ட பிரதிநிதிகள், ஆயர்களுக்கும் துறவர தலைவர்களுக்கும் இடையிலான வழக்கமான சந்திப்புகள், குறைந்து வரும் துறவர அழைத்தல்களை எதிர்கொள்ளும் துறவர சபைகளுக்கான வலுவான ஆதரவு மற்றும் மெய்ப்பு பணி ஒத்துழைப்பு, பயிற்சி மற்றும் வளங்களின் நிர்வாகத்தை ஒழுங்குபடுத்தும் தெளிவான ஒப்பந்தங்கள் ஆகியவை அடங்கும். மேலும் திருஅவை இயக்கங்கள், விசுவாசிகளின் அமைப்புகள் மற்றும் புதிய சமூகங்களை மறைமாவட்ட மெய்ப்பு பணி திட்டங்கள், ஆலோசனைக் குழுக்கள் மற்றும் கூட்டுறுங்கியக்க மன்றங்களில் அதிகமாக இணைக்க வேண்டும் என்றும் அறிக்கை வலியுறுத்துகிறது. ஆய்வுக்குழு 7 ஆயர்கள் மேற்கொள்ளும் ஆட்லிமினா சந்திப்புகளை புதுப்பித்து அமைக்க பரிந்துரைக்கிறது. இச்சந்திப்புகள் நிர்வாக விவகாரங்களுக்கு மட்டுமே வரையறுக்கப்படாமல் உள்ளூர் திரு அவைகளின் மறைப்பணி மாற்றத்திற்கும் துணை புரிய வேண்டும் என்று தெரிவிக்கிறது. மறைமாவட்ட அறிக்கைகளை தயாரிப்பதில் இறைமக்களை ஈடுபடுத்துதல், ரோமையில் ஆன்மீக மற்றும் சகோதரத்துவ உரையாடலை வலுப்படுத்துதல், தேவையான நிலையில் மறைமாவட்ட பிரதிநிதிகளை உடன் அழைத்துச் செல்லுதல் ஆகியவையும் பரிந்துரைக்கப்பட்டுள்ளன.
4: இஸ்ரேலுக்கும் ஹிஸ்புல்லாவுக்கும் இடையே மீண்டும் பதற்றம் அதிகரித்துள்ள நிலையில் தெற்கு லெபனானில் இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் குறைந்தது 9 கொல்லப்பட்டதாக லெபனான் நலவாழ்வு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. காஃபர் ரவுமானே பகுதியில் உள்ள ஒரு குடியிருப்பு கட்டிடத்தின் மீது மிக கடுமையான தாக்குதல் நடத்தப்பட்டது. இதில் ஒரு குழந்தை மற்றும் 2 உட்பட 8 உயிரிழந்தனர். வாகனம் ஒன்றின் மீது இடம்பெற்ற மற்றொரு இஸ்ரேலிய தாக்குதலில் துணை மருத்துவ பணியாளர் ஒருவர் கொல்லப்பட்டார். இருப்பினும் இத்தாக்குதல்கள் குறித்து இஸ்ரேலிய இராணுவம் உடனடியாக எந்த கருத்தும் தெரிவிக்கவில்லை. ஆக்கிரமிக்கப்பட்ட பகுதியில் உள்ள இஸ்ரேலிய படைகள் மீது ஆளில்லா விமான தாக்குதலை நடத்தியதாகவும் தெற்கு லெபனானில் தனது இராணுவ தளங்களை மீண்டும் கட்டியமைக்க முயற்சிப்பதாகவும் ஈரான் ஆதரவு பெற்ற ஹிஸ்புல்லா அமைப்பின் மீது இஸ்ரேலிய வெளியுறவுத்துறை அமைச்சகம் குற்றம் சாட்டியுள்ளது. தெற்கு லெபனானில் ஏற்பட்டுள்ள பரந்த அளவிலான மோதல்கள் தீவிரமடைந்து வரும் வேளையில் இந்த அண்மைய தாக்குதல்கள் நிகழ்ந்துள்ளன. அங்கு ஞாயிற்றுக்கிழமை நடத்தப்பட்ட தாக்குதலில் 7 கொல்லப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது.
5: இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு நிறைவு பெறுகிறது. உங்கள் செவிமடுத்தலுக்கு நன்றி. தொடர்ந்து வத்திக்கான் வானொலியுடன் இணைந்திருங்கள். இறையாசீர் பெறுங்கள்.